வைங்கள் ஏபிசி முனிசிபல் ஒன் வாய்ஸ் யூஸ் அலைன்ஸ் நாகையத்திற்காக மின்சாரண மோத ஜெம்இயர் ஏபிசி டொக்குமத்தல் டொக்கச்சிங் என்ற கர ஜெம்இயர் அபப்பன் சபை ஷக்கர தடுப்பு பீரை ஷிரின் டபக்கை சைட கர மோசு சிக்கின் ஜாமரோடி ஜெம்இயர் நிசுக்க பாட குடும்பவா அக்கோவன்ன மட்டாக்கி ஜாய் ஒன்ன taro ne a ranar Juma'a mai zuwa daidai da 2 ga watan October da misalin karfe 4 na yamma akan titin Dan Agundi zuwa fadar Sarkin Kano. Za kuma a gudanar da addu'a ta musamman ga sanatan Kano ta tsakiya sanata Rifa'i Sani Hanga da fatan Allah ya cika bada dafa masa yada da shi gida lafiya. Sanarwa daga babban jami'in kungiyar Ambassador Nura Ashaka DG Security and Transport Coalition of Traders and Youth Association of Nigeria.